0: Ya mi kimbe na kung tibu mi bata, na kung kakba, na chu yang su tuen ba. Go na, go yu kor, lo chi ngi du, lo chi chik chen chen mo to kwa so ki. Ya mi ni chu tuen si, kyo bu ching pi tang to pi bata. Ching pi tang ki tuen che ching pi lu ni, kye kap ki chi wan la ki yu be, ya mi na zi ju si si. Zi xin ki ngin ju le ju be, min chu di, wan tu ki leng kyo tab lam ki go ni, min chu na kung ki sa wa ge tub la. Min chu ki gyu rim nang, kap kya mi go bi tang, na kung la puk tu mi be to ni.
1: ཁྱི དང ཡང མེ ནས རེ ཐང ཐེ བེ རང སིང གི ཡང མེ ནས ལ ཕེན པ ཡོད གུ རིམ ཡོང ལ ཞབ ཞུ ཡོད པས ཞབ ཞུ བུ ཚེ ལ གེན ལེན ཡོད ཁ པར ཨང ཅ ལེ བོ གེ གུ ཅིག ཆུ སུམ གུ གུ གུ ཆུ སུམ སན ཡེ ལ སུ ཉང ཅན ལམ ཧུ ཁང མེན ཁང གི ནེ དུ བུ སར པེ ཁ ཅུ ཆིན པི ཐང ན ཡེ དེ ཐང དེ ནེ ཤི གི ལུམ ཚེ དེ ཁུ ཁ ཅུ ཆིན པི ཐང ན ཡེ མེ ཚེ ཚོང ཁང ལོ གོ ཆོང གེ ནེ དུང limbo dedang choy tarma tang jengwa ge kung ge hongwo di bi zai bi le tua hongwo di yo di tobu song ta jengwa gang bei chi duo ma jia ta ti tobu ji le ya ya yang wu ye ba jin ne gang ba ga le ma ge ta wu na ma xue bei qian ji ding zai tua ne de bi na qi rang tu lu de wu an ne di si nang xi
0: ta ya zha ga ji sa
2: zha de le dur dur zhu ge
0: 这个地是给了开药嘛的，然后罗青青的嘛的，韩立方的排局是当的，电脑的局是做呢，人中的面子的，车站站的跟前面都拉。站哪不？也不去车里。叔叔在门口的店家韩立方排局当的这个话的，都写干么就站起，婆婆当，叔叔站门口人呢，就是地来人自己婆婆当，俺的叔叔当呢，这也不是邻居。
2: 这样我是查查。
0: 东西也做够下了，你让了别去打压的韩立方给吞下三百的人，去了呀，你们我了呀，忙忙兮兮的，南部了呀，南部、北部也不去要的。
2: 韩立方的，我那也要多。
0: 韩立方跟踪点的，俺们那个班的，名字也不去闹热闹。

0: yami kimbe na kung tibu mebta na kung kakba na chu yangsi tenba go na go yu kor lop ching yi du lop chik chen chen mo tukwa so ki yami ni chu tun si gyobu ching pi tang tu pip ta ching pi tang ki tun si ching pi lu ni kye kap ki chi wan la ki yu be yami na zi ju si si zi xing ki nin ju le ju be min chu di wun tu ki leng kyo tab lam ki go ne min chu na kung ki sa wa ge tub la min chu ki gyu rim lang kap kya mi go be tang na kung la puk tu mi be to ne xio gyun kang ya mi ba ya ne sang tu
1: gyun tong ya me ni ri tang tie wei ren xing ki ya me ni la pian bu yu gyu rim yong la xie xie yu be xie xie bu qi la gen lin yu ka ba ang cha le wo ye gu ji chu sum gu gu gu chu sum san ne la si nyang chen lam fu kang mian kang ki ne du bu sar be ka ju qing bi tang na nye di tang di ne xi ge zi lu mu che di kui ka ju qing bi tang na nye me che chong kang lo wo chong ge ni tong qu guan bu lam lo ge lu chong tang bu ka ju qing bi tang na nye me che chong kang
2: po da tu s na la che che de le ni po ra ro bu ka xie xi ge ge bi che lu ga na la che ba ju
3: zhuo huo de sheng bi da yi ne zhu du kuan nen gang ba zhi ge
2: 韩国先别管了，储备我了也不没多。对，老几怕追，韩国啥物事的，不然下边给对困难，对不对嘛？这就得硬实际多。韩国的人也不是多啊，提不了吧？只打麻将，养不着钱，骨头肯定是干困难，累不有事的。况且不买着。况且不买的，韩国吃了，我们你给顾住过干一下。第一干了，我们你给隔壁呢，韩国听着，吃你是累呀多啊。
4: 包上了吃鸡，麻鸡，大大麻了呗。
5: 老几怕追他们吃鸡，演员才，况且个人我就我个汤，过时过瘾呗。这追椅子汤，这是咱们绿翠椅子恰当鱼呗，通江鸡皮鱼银。
6: 阿西，这点呢？开始追子，严正强擦下。
4: 这干不强的，小子花样都是干不到，可以把不得咱们马家啥钱的。现在老几怕追，这追的皮就细的。
6: 罗吉帕追这主意的，我那也不懂。我忙死了，这真的是的。你过去的那杨氏是了啥子？
4: 等我做的，这是真弄的。你那老的也开始下岗不拉手背，出去预备，你面子当的忙不有了吧？现在这出去收购的也可是些多的。
6: 罗吉帕追这主意的，这所以我那也不懂。
4: 这讲价的，薪资可不这，这钱不多。
6: 不
4: 多，这干不大，出去买个做难点的，这不多。现在。

0: Dujo todam tine ki ngwene juwebi na, ngema yinbi na rinpo tangbo chile lu zeba lebi na, chile roga nar gyur togu re, chile roga nar tsuebi na shize laba yo shi, tini onzo mi ngoma re la tablam yakshu di ni shi. Nga zoi rewa cheshu di kare zina bukuzo lorru tunbe je la lega raya di shi, pecha chana ikze dami ne cha namja mirawa suanza kaba tsambi yune te deng shi.
1: ཁོ་སེན་ཅན་དུ་ཟམ་བ་ཚེ་ཅིབ་གེན་ལ་གེ་ལོམ་སེན་དག་ཉིན་ཅུ་ཆ་ན་མ་སེན་བེ་ཅེན་ནུ་རང་གེ་ཉིན་ཅི་ན་སིང་གེ་སུང་གེ་ཆེ་ཟང་ཨ་རང་ལ་ལེན་གེ་རང་སིན་ཆེན་པ་དེན་ཡུ་སི་རེ་སིང་གེ་ཨོ་གེ་ལ་གེ་པོ་སེན་གེན་དག་གེ་ཉིན་ཐོན་དག་གོ་ག་བ་གེ་ཁོང་ཁེ་ངོན་ཅན་པ་སི་དེ་མི་སིམ་གེ་བེ་དེན་གེ་རེ་ཕེ་ཐུ་པོ་སེན་ཅུང་དག་ཆེ 배도 도우러 챙게 대외 망토는 종애이
2: 한다 배러 보신 루카 요리 이내 띵시 我查过解约码日，且在南昌昌明南内保险中介搞不有钱卡机耽误日。矿村人落着日，怕他人物单人物将单期间给落着日，可然个民了拿三天住宿日，可然怕他人物单之外旧下来间给起来落么日，牛西谈交在了杭三个月月日，原田谈九百一个月日。可能俺最近这年最无缘人，
3: 但是他也都，
2: 很多，
3: 是这样的。
4: 长眉的，也得是，马上要去。
1: 瀑布水南，跌落老竹树米木塘，落在爬大人窝塘，只望就跟起来去，门前路林塘不落马西去。漂亮雕像，刘建国举拉在落这儿。爬大人物塘，真为南昌的，落在起来要学的隐形，培训的同志忙不是多余。
4: 是不会有东西。
1: 借用刘建政策，各处批别他。每阿东塘，每吃几个安塘木头干多几年，培训就像教学的三年来，六柱县大学没多其他的交流。
2: 年三八，塘底落在你别尊前的推水要学的生计，你们几来几也是找个人。
4: 年多奶奶偷牛油。昆州落子点不大，人多不了，依然解决。说是碰断的切多，刘建强大要我捐给伊。我顶着是给我人的要我多。过了几年呀，干么子大干这是不闲着？昆州干么子大干这是不是不是就是？不毛吃下呢？干么年大干这俺能出人？干么年了呀？就那也许人。俺这初中送了个月，记得没进录音堂过人，可是俺们年代干这句话是。今次调查下，调查下去，铁子的，连老不听的要骂人，学校里吧给不打，刚把呀长大这样子，俺这忙去学校里个月的，去住老在现代月的。来往啊，要多。 没这绿林塘果园吃下呢，就下绿的养点做切切，看着刚才去的绿镇江九妹，他打真为就下的养点做些个月的，切了颗粒颗粒切，刚才切了当过的。
2: 挂着卷个也不赢，几里出子要人，吕俊杰卡不赢呢，军军瞧人，军军钱呢给个汤面人，留下刘队长把五千不打，数不面板的催吞个人，赢呢木腿叫个人，军军钱呢五千也得三桌个人。